தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததல தஜ்ஜமி ததிமி தஜ்ஜனு தகித தரித தனத தனுத